0: ஞானங்கள் ஏற்பட்டது.
1: வெட்டப்பட்டு அது மூக்க வந்து வெட்டப்பட்டு